0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Dunes with Akshay and Vidya. Evergreen பாட்டுகள் brought to you by Basha Bhai Biryani. Authentic Dindigal Biryaniyum, Chennai Bhai Veettu Kalyana Biryaniyum. இனி ஆஸ்வதிக்காம். Vassal Hub, Block 4, Karama.

ஹோம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர். தமிழ் பாட்டு கேட்கலாமா? ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.

0: Stay connected with Home 92.2 FM. Home is a feeling. It's a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றப்படியா
2: மழையிலும் வெயிலும் கூட

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்குல் பர்துபாய். You are listening to Back to Home with Asif.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய். You are listening to

0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றிப்பிடிக்க
2: மழையிலும் வெயிலும் கூட